கத்தட்டு தின்ன தட்டு தட்டு தின்ன தின்ன தட்டு கத்தட்டு காந்தா கிண்டா தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தா தா தா கத்தாதா தின்தாதா தின்தாதா தின்தா கத்தாதா தின்தாதா தின்தாதா தின்தா கத்தாதா தின்தாதா தின்தாதா தின்